நம்ம புரட்டாசி மாத்தி தக்க மேதோ தந்த மாதிரி தக்கத்துதா செய்தி வந்துதாங்க.